0: லங்காவை விழாவின் சவசு துணாய் ஹத்தலி ஹை
1: லைவ் FM.LK
2: www.liveFM.LK ஹித பீனவன ராசா
3: லைவ் FM.LK